0: சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிருகிற சத்தம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிருகிற சத்தரி சதன சச்சனு சதனு சத்தினி சதினு சச்சனு சரித சரித தனத செலு சத்தினி சதன சம் சம்
1: சத்தனு சக்கர பழக்க பொத்தனு சக்கர கரபுத்து கண்டு கொண்டு கரபுத்து கண்டு கொண்டு